0: viewers, welcome to the Southern View. Thank you for tuning into the Southern View. We're joined by Deepak Bopanna and Ritu from Karnataka, Ashish from Andhra Pradesh and Telangana to bring you all updates from Andhra Pradesh and Telangana. First, let's begin this segment with the news from Tamil Nadu. It's about by-election, which is scheduled for two constituencies in Tamil Nadu, Dharapuram and Madurandagam, scheduled on October 6th. But on the other hand, the campaign has been intensified in two constituencies, specifically in Dharapuram, which is witnessing five-corner tight contest, especially three-corner fight between ADMK, DMK and ruling party TVK. As we speak, Chief Minister C. Joseph Vijay has landed in Coimbatore Airport, is on his way en route to Dharapuram constituency, where exactly right now we are. Huge crowd has poured here to take a glimpse of Chief Minister Vijay. As we speak, many people are coming towards the specific. You see, on the other hand, this is the way. Parking from the parking, youths and many people are coming here.
1: Vijay,
0: Dharapuram வந்து அதிமுக கோட்டன்னு சொல்லப்படுது. இந்த வாட்டி எப்படி வாய்ப்பு Dharapuram constituency in Tirupur district. They able to win in the specific constituency. As we speak, Vijay is doing a road show from the Coimbatore Airport to Dharapuram constituency. Able to see on the visuals how huge the crowd have gathered on the two sides of road. It's a huge momentum for TVK Chief Minister C. Joseph Vijay. But on the other hand, opposition parties like ADMK and DMK have been criticizing TVK Chief Minister Vijay for calling it as a horse trading. Why horse trading? Because remember, bipole become necessity after the resignation of ADMK MLAs. Six ADMK MLAs within few days after 2026 election results resigned and joined ruling TVK. So that's the momentum. That's why opposition parties are so this is how the celebration are we. Opposition parties are criticizing Chief Minister C. Joseph Vijay, calling it as a horse trading. But however, TVK denies these allegations. Even we spoke with the TVK candidate Satya Bama, who is contesting on behalf of TVK party. She also said all the horse trading allegations are false. They are in fear of losing this specific seat. But beyond horse trading allegation and a prestigious battle for ADMK, because after resignation of a few MLAs, this become prestige battle for ADMK. On the other hand, for TVK, remember in 2026 election, TVK able to win only 106 seats. So for them, they formed the government with the support of Vidudhalai Sirathaigal, Congress, left parties and IUML. So for them, they want to get their magic number 117, 118 on their own. So winning these bipoles has become very important for Tamilaga Vetri Kalagam party also. On the other hand, they are also strengthening the party ground. As we think, you know, former ADMK leaders, C. Vijayabhaskar, M.R. Vijayabhaskar and many other leaders, Kadambur Raju, have joined Tamilaga Vetri Kalagam party. They are also strengthening the TVK party based on various regions across Tamil Nadu. Even Adavarjuna, TVK senior leader and Minister Adavarjuna claims real followers of MGR and Jayalalitha have started to join themselves, induct themselves into TVK party. They have taken Vijay as their role model, Vijay as their next leader after MGR and Jayalalitha. For this, Adavarjuna alleges DMK and ADMK tried to form alliance just after 2026 election. DMK and ADMK tried to form alliance. So that's why ADMK cadres are upset. So they are coming towards TVK party. But however, for ADMK, they are rejecting all the claims. ADMK and DMK rejecting all the claims made by TVK leaders, TVK leader Adavarjuna. Arjuna also. For them, it is a prestige battle to retain Dharapuram and Madurandagam constituency. Specifically, Dharapuram being in Kungu region, caste optics going to play, it's a crucial for TVK, because in 2026 election, TVK played a huge role in the urban area. But now at present it's some kind of rural pockets, both Dharapur and Madhurandhakam constituency. How TVK able to win this seat, it would be very interesting to see. As we think, you see, I like to show you visuals. This is the parking area. From here, huge crowd keep on coming to witness Chief Minister C. Joseph Vijay camp, youth. And let's try to have a word with them also. Okay, solunga ipo Vijay Park enga nu varinga? இதே ஊர் தான். ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் விஜயபாக்க. எங்க இருந்து வரீங்க?
1: ஈரோட்ல இருந்து வரேன்.
0: ஈரோட்ல இருந்து வரீங்க. இப்போ அதிமுக வந்து இந்த இடத்துல வின் பண்ணிருந்தாங்க, இப்போ திருப்பி வந்து தாராபுரத்துல நிக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் நம்பி வராங்க. எங்க அண்ணன் நல்லது பண்றதுனால எல்லாமே இதா இருக்கு.
0: சரி, ஓகே. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க விஜய்ட்ட? கொங்குனா வந்து கொங்கு மாவட்டம், அந்த வெஸ்டர்ன் ரீஜன்ங்கிறது வந்து அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. விஜய் வரதுனால தாவேக்காவோட இதுவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜயோட பிரச்சாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க?
2: அவர்தான் தம்பி எப்பவுமே வருவாரு. தம்பி தம்பி அவர்தான் எப்பவுமே வருவாரு, வேற யாருமே வரமாட்டா தம்பி. எல்லாம் தம்பி எல்லாம் எல்லாம் இங்க தம்பி தம்பி லஞ்சம் கிஞ்ச எல்லாமே ஒளிஞ்சிருச்சு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இல்ல, கொலை கொள்ளையில இல்ல தம்பி, அவர்தான் வருவாரு.
0: Lunchroom. So they are saying Vijay's fight against corruption and scam has given a huge influence in Tamil Nadu. It is creating impact in Tamil Nadu. So they have started to support TVK party. This is the crowd coming towards us.
3: Medupalayam thogathi ilirundhu varra Sunivanand anga MLA thalaivar paakkuram vandirukra winning.
0: அதிமுக போனாரு
3: சீப் மினிஸ்டரா இருந்தவர், முன்னாள் சீப் மினிஸ்டர் அவரே போனாரு. அப்போ குதிரை பேரம் இல்லையா, இப்ப மட்டும் இப்படி குதிரை பேரம் வந்தது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா வின்னிங் விஜய்.
0: ஓகே, சோ திஸ் இஸ் த மூட் ஆன் கிரவுண்ட். தே ஆர் ரிஜெக்டிங் த அலிகேஷன் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேடிங் அண்ட் தே ஆர் சேயிங் விஜய் வில் கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் இன் தி ஸ்பெசிபிக் கான்ஸ்டிடுவன்சி. பட் ஹவர் ஆன் த அதர் ஹேண்ட், ஹார்ஸ் ட்ரேடிங் அலிகேஷன்ஸ் அகைன்ஸ்ட் டிவிகே இஸ் ஆல்சோ ஹைலி டிபேட்டபிள் அமோங் அப்போசிஷன் பார்ட்டிஸ். அஸ் வி ஸ்பீக், மெனி சப்போர்டர்ஸ் ஆர் கேதரிங் ஹியர். ஆல்மோஸ்ட் 9,000 சேர்ஸ் ஆர் ஃபில்ட் இன்சைட் த கேம்பெயின் வென்யூ, அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி ஹவ் பீன் என்ஷூர்ட் ஆன் த ஈவன் ஆன் த என்ட்ரி பாயிண்ட். Police officials are making announcement to urging the crowd to be hydrated, not to allow themselves to get dehydrated, and they are asking crowd to avoid direct sun because as we speak it's a soaring heat here. So as we speak, Chief Minister is also on his way to give a to deliver

0: deliver a speech, because after Madhurandhakam speech, Vijay speech, it become huge debatable, huge debate after Madhurandhakam speech. So high expectation what Chief Minister Vijay will speak in Dharapuram constituency. Vijay is going to speech in Dharapuram. And regarding Dharapuram, we are continuing to stay on the news regarding Dharapuram constituency. It's about the campaign which happened in Dharapuram constituency by former ADMK leader MR Vijay Bhaskar. While campaigning yesterday, his tongue got twisted, where he said about he sought votes for two leaf symbol, which is a pole symbol of ADMK. But he had a TVK candidate P. Satyabhama along with him. But his tongue got slipped and asked votes for two leaf symbol for ADMK. Later, he corrected himself, but it created a lighter moments among TVK supporters who have gathered in Dharapuram constituency asking for votes. Remember, not only MR Vijay Bhaskar, many leaders, former ADMK leaders, C. Vijay Bhaskar, MR Vijay Bhaskar, have left ADMK, joined TVK party. So this tongue slip also has become huge viral on social media. Let's listen into what exactly MR Vijay Bhaskar had said during a campaign in Dharapuram. So NDTV also spoke with all the candidates, including DMK, but we not able to show you DMK candidate. Even DMK candidate expressed confident in winning in Dharapuram constituency. Let's listen to what exactly ADMK and TVK for Dharapuram constituency had to say.
1: வெற்றி பிரகாசமா இருக்கு. நீங்க வந்து நேரையே பாக்குறீங்க, மக்களுடைய உற்சாகம் இந்த வெயில, கடுமையான வெயில கூட நின்று வரவேற்கிறாங்க மக்களுடைய, அது பெண்கள் இடத்துல நல்ல வரவேற்பு, இளைஞர் இடத்துல நல்ல வரவேற்பு. ஏன்னா ஆட்சி அப்படி, நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய ஆட்சி, அவருடைய எழுச்சியான இந்த ஆட்சிக்கு மேல மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்கறாங்க. எனவே இந்த தூய்மையான ஆட்சி வென்றுவிடும்.
2: உங்களுக்கு விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க வந்து குதிரை பேரம்ங்கிற விமர்சனம் வந்து அதிமுகவும் வைக்கிறாங்க, திமுகவும் வைக்கிறாங்க.
1: அது அவர்களுடைய தோல்வி பயம், அதைத்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்த அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்கிறது இல்லை. ஏன்னா அவங்களால் உருவாக்கப்பட்டு இது எல்லாம் சித்தரிக்கப்பட்டவையோ தவிர, நான் அப்படி இருந்தால் மறுபடி வேட்பாளராக வந்திருக்க முடியாது, மறுபடி தைரியமாக மக்களை நான் சந்திக்க முடியாது. எனவே அவங்க போட சொல்கிறது எல்லாமே பொய்யான.
2: அக்கா சொல்லுங்க, இந்த இந்த முன்னாடி அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றது, இப்போ திருப்பியும் இடைத்தேர்தல் நடக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: ரொம்ப நல்லாவே இருக்கு, மக்கள் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறாங்க. எங்களை விட மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. திருப்பி ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும், அவங்க மாற்றி போயிட்டாங்க. அதனால் அந்த துரோகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் மக்களே வந்து ரொம்ப எழுச்சியாக இருக்கிறாங்க. ரெட்டலைக்கு தான் நாங்கள் திருப்பி போட்டு ரெட்டலைத்தை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு.
2: ஆனால் தாவேக்காவோட பிரச்சாரம் வந்து அதிமுகவோட உண்மையான எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பின்பற்றுறவங்கலாம் தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க. இப்போது முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு அவங்களாமும் அங்கே கேம்பெயின் பண்ணுறாங்க. அது வந்து பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிமுக வாக்கு இன்னும் அதிமுகவுக்கு தான் இருக்கா?
3: அதிமுக வாக்கு அதிமுகவுக்கு தான். அவங்களாம் சொல்கிறதுனால எல்லாம் வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க.
2: இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு
3: ரெட்டலைக்கு தான் இருக்குது. அதிமுக தான் வெற்றி பெறும்.
2: ஓகே.